கிஷோர் குமார் எவ்வளோ லதா மங்கேஷ்கர் கண்டரிஷ்வந்து கர்ஜக்ரமர பரவர்த்தி கீதட்டி கதாச்சித்ர ஆ கலி லக்ஜா.